பறந்து பறந்து எங்கே பார்த்தாலும் பறந்துட்டு போகும். கடைசியில ஒரு குளத்தம் கிடைக்கும்.